அரசும் குருசும் சட்டிய பொது டிட்டே சச்சு பாத்ஷா மால் ஜன்ம ஜன்மந்தி கட்டிய சஜ்ஜன சச்சா பாத்ஷா ஜிஸ் பாஸ் பேட்டியா சோஹி சபனா தேசா சத்னா.